0: இது கண்டு சூடி போறது.
1: மாத்திரம் கவிதையும் அது கணக்கு தேர்வு.